0: ஓகே வாட்டேவர் ஃபேமஸ் சுது கொச்சிகி தவல் ஷோயிக்க
1: யோகே வலிங் என்னவா
2: ஓதா அட் தி ரே சுது கொச்சி
1: இத்தாலியன் என்னவா
3: சாவ் ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீத்து
1: எதகட கொரியா
4: சுது கொச்சி மணி தரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா
0: ලෝකෙටම එකයි සැනකෙලියක් තමයි සියත hot and spicy with සුදු කොච්චි
1: සති දවස්සල හවස දෙකට
4: සුදු කොච්චි මරු

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.